தசைகள் அனுசால்வனளவழிதனோ திண்டுருளிதாதன சதுர்பலம் வளிக கோதண்டமம் கொண்டு அவன ரதெடுகெபந்து எழுது கொண்டு கிருஷ்ணன பதாம்புஜத ஹொரெகா.

நான் என்ன தருணியம் கொண்டடேன் குந்தே சத்யவனு பிட்டிரனி சிதட சாக்குவோ யதிபதியே சத்யவனு நான் பிட்டிரனி சிதட சாக்குவோ.